0: கத்தா வென்ன மிஸ் தனியால வென்ன
1: இன்னா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்தை